சார்வலௌகிக சௌக்கிய நெலசுவன்னகம் இழையொள் ஓர்வனும் சுகியல் துதிட்டதி பூர்ணதலி. சார்வலௌகிக சௌக்கிய நெலசுவன்னகம் இழையொள் ஓர்வனும் சுகியல் துதிட்டதி பூர்ணதலி. ஓர்வனு பசத பிசி விஷவாயுவாகி தான் உருவரைய முசுகீத்து மங்குதிம்மா. ஓர்வனு பசத பிசி விஷவாயுவாகி தான் உருவரைய முசுகீத்து மங்குதிம்மா.